குதிச்சு நகைச்சோ கரைச்சலுக்கு இயேசு கிறிஸ்து win you me gan matin kama wa duwa ho gan ma miki de a ke win fon ma a ke vok ma le cha ku cha wa pa na ka cha wa pa wa rio mo diku win fon pa lo ba ini no duchu ipiera boru ya bon wen tonera beach speak fm we be dikare me ro chu kuni win